0: жүргүн дескилеринди алып чыксам коркпойм учурганына бере кош болдум ушул келечегинди үйрөнүп калат экенмишим.
1: 这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛，这个嘛， 接父亲出院。伊布拉因老人今年已经80岁，驯鹰的历史有50多年，当地人称鹰王。如今虽已疾病缠身，他第一时间想看的还是鹰。
2: 啊，家里的人，现在看到看到不到，就是那看到多不到。你那是看到多少？多少？我说是你看到多少？你根本就是不能看到了。Ne manam kırmaktan durmayla demek koyarlar ki hemen koyuyor.
1: 为庆祝父亲出院，伊布拉因的小儿子准备了一只羊。
2: Onu bürkütte uçurlarda takmayasın. Edeyim ki. Uçurgan da aynanı peçip kalsa bu oğudu otur. Buna baldak.
3: Baktım rakip.
2: Bunun kolunda ıksatı var. Baylar altından cesat çöken. Biz altın kalım gelmeyi bana bu baldakta ben cesten cesattım. Gana mı o ces? Evet. Bunu buna oğudan rahatsız oldum. Ne? Şunu sen kalmak var.
4: Kamçın altı
2: çıktın mı? Sen bana bu meyema 80'e çıktın. Gözümü tükredin. Tabii ya verip bunu bağış, bunun yem veriş, et veriş, bağış demelerin kaydalarını bunlara aitip üretelim.
1: Çin bai nian lai, Toshkan he de shui shi fou fu jie guo, mei ren zhi dao. Dan yi dai dai da shan li de xun ying ren, cong mei you jiang zhe xiang ji yi liu shi, shi ren dou zhi dao.
0: Mavrik filmin armaları, bir süre. Bırak asırma 5 yılda bir de koy prensi. 5 yıl bırak diye de sürekli atıp tavşı prensi olmam bir yandan. Özüm karaptı baktıram da.